0: கிரேகவல கம்போ கிரேவல கம்போ ஜிபிரி நம்பரவல ஆசிபத்தன கலாம் கிரே கம்போ மாமசு மாயின்ஜு காடு மத்தன கலாம் கிரே கம்போ ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே ஆடு மத்தன கலாம் கிரே அடு வலட்டி மத்தன கலாம் கிரே வல் கம்போ ஒரு வார் கும்பிடோ மதாமாடேகோ துருவாவலியரோ இமருவல் தம்பினோ.
1: عبدالعزيز مبارك، هدية خاصة للناس الكبار والناس العزاز اللي بيحبوا راديو تشات، اللي قاعدين في أي مكان، مدينة، ديبارتمان، قرية، في الفرقان، وفي أي مكان في بلدنا تشات، نقول لكم مساء جميل من الإذاعة الوطنية التشادية. وما ننسى أخواننا السودانيين في العاصمة نجمينا، وخاصة في صباح البلد، نقول لكم تحية حلوة من الإذاعة الوطنية التشادية. كمي تكنيك